0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சங்கரா சதாசிவா, பிரசன்டட் பை ரமீலா மாணிக். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஸ்ரீநாதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹௌஷ

ஆதிசேஷாய நமஹ, விசாகாய நமஹ, கோசாகாய நமஹ, சிவாய நமஹ, பிஷஜே நமஹ, அனுத்தமாய நமஹ, கங்காப்ளவோதகாய நமஹ, பவ்யாய நமஹ, புஷ்கலாய நமஹ, சபதயே நமஹ, ஸ்திதாய நமஹ, விஜிதாத்மனே நமஹ, விதேயாத்மனே நமஹ, பூதவாஹனசாரதயே நமஹ, சகணாய நமஹ, கணகாயாய நமஹ, சுகீர்த்தயே நமஹ, சின்னசம்சயாய நமஹ, காமதேவாய நமஹ, காமகாலாய நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, பஸ்மப்ரியாய நமஹ, பஸ்மசாய

நமஹ அனுர்தேஷ்ய வபுஷே நமஹ ஸ்ரீமதே நமஹ சர்வாகர்ஷகராய நமஹ மதாய நமஹ பஹுஸ்ருதாய நமஹ பஹுமாயாய நமஹ நியதாத்மனே நமஹ அபயோத்பவாய.

நித்யகாய நமஹ நித்ய கண்டா பிரியாய நமஹ நித்ய பிரகாஷாத்மனே நமஹ பிரதாபநாய நமஹ ருத்தாய நமஹ ஸ்பஷ்டாக்ஷ

ஈராய நமஹ, விருஷவாகனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராச

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ.

ஆய நமஹ நக்ஷத்ரமாலினே நமஹ நாகேஷாய நமஹ ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ பவித்ரபாதாய நமஹ பாபாரயே நமஹ மணிபூராய நமஹ நபோகதயே நமஹ ஹ்ருத்புண்டரீகாய நமஹ ஆசீனாய நமஹ சுக்ராஷணாய நமஹ விருஷாகபயே நமஹ துஷ்டாய நமஹ கிரகபதயே நமஹ கிருஷ்ணாய நமஹ சமர்த்தாய நமஹ அனர்த்தசாசனாய நமஹ அதர்மசத்ரவே நமஹ அக்ஷய்யாய நமஹ புரூஹுதாய நமஹ புருஷ்டுதாய நமஹ ப்ருஹத்புஜாய நமஹ ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ தர்மதேனவே நமஹ

ஓங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ.

ஜீவாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

ஆமஞ்சசாய நமஹ பூஷயாய நமஹ பூதிகிருதே நமஹ பூதயே நமஹ விபூதயே நமஹ பூதிவாஹனாய நமஹ அகாயாய நமஹ பூதகாயஸ்தாய நமஹ.

சாதனாய நமஹ, விவ்ருதாய நமஹ, சம்ருதாய நமஹ, சில்பினே நமஹ, வியூடரோஸ்காய நமஹ, மகாபுஜாய நமஹ,

0: So stiraha, he starts off, Upamanyu Maharshi starts off by saying stiraha. Stira means one who is perennial, one who is everlasting. We cannot even say long lasting for Lord Shiva, because he is everlasting. There was not a time when Mahadeva was not present, and he was present during the past, present and future. There was not a time he was not present. Brahma, Vishnu, Indra, Munayor, Janma, Mrityu, Jaraditaha, Matsya Puranam, 154th chapter, 179th verse. When Parvati Mata was actually asked by the sages, why don't you, you know, why are you, what makes you to get attracted to Lord Shiva? Why don't you get married to Agni or Indra or Shripati, that is Vishnu, or Brahma is also there. They are more attractive when compared to Lord Shiva. Why don't you get married to them? And then Parashakti replies, Brahma, Vishnu, Indra, Munayor, Janma, Mrityu, Jaraditaha. So, the personalities that you talk about, oh, the rishis, Brahma, Vishnu, Indra, are bound by, and also the munis, and also you rishis, she also includes the rishis, Janma, Mrityu, Jaraditaha. You are bound by birth, old age, disease and death. All the personalities including Brahma, Narayana and Indra are bound by birth, old age, disease and death. Whereas I want to get married to the eternal, imperishable, one who doesn't have birth. Ajaya mano bahuda vijayate. Who is eternal, who is everlasting, who has been present at any time. And that is Lord Shiva alone. And even these personalities get Aishwaryam. Aishwarya comes from the root word Ishwara. These personalities get Aishwaryam from Lord Shiva alone. Brahma, Vishnu and Indra get Aishwaryam from Lord Shiva alone. Another place in the Padma Purana, Patala Kanda, 108th chapter, 70th verse. So there it says the age of Brahma and Vishnu is described. So Brahma's age is described as actually the four inhalings of Vishnu. Okay, so does Vishnu have an age? Yes. So that's what the 70th verse says. Chatur nishvasa matrena Vishnor ayur udahritam. Chatur nishvasa, four inhalings of Maheshwara is the entire Vishnor ayur. Ayur means life, and Vishnor, the ayur udahritam. So the four inhalings of Maheshwara is the entire life of Vishnu. So one Vishnu comes and goes for every four inhalings of Mahadeva or Sambhashiva. So I quoted these things because Stiraha, the very first word itself says Stiraha, who is perennial, who is everlasting. There was none before him and he has been there during the past, present and future. There was none before him. There was nothing Purvam to Mahadeva. Purvajaya cha Parajaya cha, Rudram says. So he is everlasting, eternal. He alone is eternal. Paramashiva, when we say Paramashiva, Parashakti also comes. Parashakti and Paramashiva are eternal. Not Brahma, Vishnu or Indra. Stanuhu. Stanu. The next name actually, who is the axis? Who is the axis of the entire universe? Stanu means immovable. Arunachala. This reminds me of Arunachala. Achala means mountain. Arunachala. Mahadeva appeared as an Agni Stambha in the Kshetram of Arunachala to destroy the ego of Brahma and Vishnu when they were fighting in ignorance on supremacy. He appeared as an Agni Stambha and Brahma went in search of the beginning of Lord Shiva and Vishnu went in search of the end of Mahadeva. They were not able to find. So immovable. He appeared as an immovable Agni Stambha. That's what Stanu means, who is the axis of the world. So the Kartik month is also coming up. In November, Margashirsha, that's when Mahadeva appeared as an Agni Stambha in Tiruvannamalai and then he crushed the ego of Brahma and Vishnu. So they usually show the Deepam in the TV and you know, flocks and flocks of people. Now it is COVID, but usually like around like they will not be able to manage the crowd in Tiruvannamalai during the month of Kartik. And then Prabhu, very interesting word. Third name of Lord Shiva is Prabhu. Prabhu is actually comes in the various Upanishads. Shvetashvatara Upanishad, Mahanarayana Upanishad, Kaivalya Upanishad, Uma Sahayam Parameshwaram Prabhum. பிருகஜாபால உபநிஷத் திரிநேத்திரம் திரிகுணாதாரம் திரையாணாம் ஜனகம் பிரபும் ஸ்மரன் நம சிவாயேதி லலாட்டே தத் திரிபுந்திரகம். பிரபு மீன்ஸ் த சுப்ரீம் லார்ட், த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ வெரி ஸ்பெசிஃபிக் வேர்ட் யூஸ்ட் இன் த ஸ்வேதாஸ்வத உபநிஷத் சே சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சர்வசிய பிரபும் ஈசானம். த அல்டிமேட் ரூலர் ஹூ இஸ் ஆல்சோ த லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ். மகாநாராயண உபநிஷத் அங்குஷ்ட மாத்திரா புருஷோ அங்குஷ்டம் ச சமாஸ்ருதா ஈஷா சர்வசிய ஜகதா பிரபுஹு பிரீநாது விஸ்வபுக். அங்குஷ்ட மாத்திரா ஹி இஸ் பிரசன்ட் இன் த விச் மீன்ஸ் தட் ஹி இஸ் பிரசன்ட் இன் த சைஸ் ஆஃப் த தம்ப் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டிஸ். ஈஷா சர்வசிய ஜகதா பிரபு மீன்ஸ் த லார்ட். திஸ் வேர்ட் இஸ் யூஸ்ட் வெரி ஆஃபன் ஃபார் லார்ட் சிவா இன் த உபனிஷத்ஸ். அண்ட் தென் பிரபு பீமா, பீமா உக்ராய ச பீமாய ச நமோ அக்ரே வதாய ச தூரே வதாய ச நமோ. எய்த் அனுவாகம். பீமா உக்ர, ஹி இஸ் ஃபியர்ஸ். வென் மகாதேவா, மகாதேவாஸ் பார்ஷியல் அம்ஷா வீரபத்ரா அண்ட் காலபைரவா, தே ஆர் ஃபியர்ஸ் இன் ஃபார்ம்ஸ். ஹி இஸ் ஃபியர்ஸ் டுவர்ட்ஸ் த பீப்புள் ஹூ டிஸ்டர்ப்ஸ் ஹிஸ் டிவோட்டீஸ். மகாதேவா இஸ் ஃபியர்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் ஹூ டிஸ்டர்ப் ஹிஸ் டிவோட்டீஸ். பட் மகாதேவா ஆல்சோ ஹேஸ் அ சௌமிய ரூபா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹி அப்பியர்ட் அஸ் ஷரபா, வெரி ஃபியர்ஸ் ஃபார்ம். ஈவன் நரசிம்மா குட் நாட் வித்ஸ்டாண்ட் தட். டு டெஸ்ட்ராய் த அகங்கார் ஆஃப் நரசிம்மா, ஹி அப்பியர்ட் அஸ் ஷரபா இன் தட் ஃபியர்ஸ் ஃபார்ம்.
1: பிரவரோ வரதோ வரஹா.
0: பிரவரோ, பிரவர மீன்ஸ் ஒன் ஹூ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். பிகாஸ் வை ஹீ ஸ்பெஷல்? சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ச ஆத்மனி சம்பஷ்யன் பிரம்ம பரமம் யாதி நான்யேன ஹேதுனா. ஸோ ஹீ இஸ் பிரசன்ட், சர்வபூதஸ்தம் ஆத்மானம் கைவல்ய உபநிஷத் சேஸ். ஸோ ஹீ இஸ் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் த லிவிங் என்டிட்டீஸ். சர்வபூதானி ச ஆத்மனி, அட் த சேம் டைம் ஆல் த லிவிங் என்டிட்டீஸ் ஆர் பிரசன்ட் ஆஸ் ஹிஸ் பார்ட் அண்ட் பார்சல்ஸ். So that's what, and then he has a relationship. Every jivatma has an eternal relationship with that paramatma, that is Sambashiva. So that's why he is very very special. Varado varaha. Varado, who gives boons, who is ready to give any boon that a jiva wants. Even if the jivatma wants actually to attain the post of Brahma, Vishnu or Indra, Mahadeva is ready to give that. He comes to Nandi and asks, oh Nandi, what do you want? Do you want, 213th chapter of Varaha Puranam says that, do you want actually the Aishwaryam, or do you want Swarga, or do you want the Ashtasiddhi, and also do you want Brahma, do you want to become Brahma or Vishnu or Indra? Brahmatvam, Lokapalatvam, Shakratvam, 213th chapter of the Varaha Purana. So he says that, and likewise he says the same things to Upamanyu and also Andaka in many many places. So he is ready to give any boon that the jiva wants. But at the end of the day, the only thing is that is eternal is Mahadeva. If you ask for anything else that is perishable, there is no point at the end of the day. There is no point. So one should aspire only to attain the feet of Mahadeva. Varaha. Varaha means one who is spread everywhere. One who spreads, one who is all-pervading. Sarvo vai rudrastasmai rudraya namo astu, the Vedanta says. And then Sarvatma, the next name is Sarvatma. So Sarvatma means one who is Atma. Sarva means everything, and the Atma means the soul of every being. Sarvatma. So the Antaryami, he is described as the Antaratma of the entire universe and also the Antaratma of all the Jivas. You've seen that. Angushta matraha purushantaratma sadajananam hridaye sannivishtaha hridamanisha manasa viklipto ya etat viduramritaste bhavanti. He resides in the size of a thumb in the heart of all the living entities, and also he is in the heart of the devas too. Deva

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om.

0: நமசிவாய்.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் திரு வெண்காடு ஜெயராமன் அவர்கள். ஓம் நமசிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: On hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.

0: முழுங்கிறது இல்லையா, சாப்பிடக்கூடியது
1: உருண்டை
0: அதுவும் இருக்கு. சாதாரணமா சாப்பிடும் பொழுது எதற்கு இல்லையா, இவன் கிறிஸ்துவாக்களுக்கு பிடிச்சதே அதுக்கு கிராசம் பேர். பரமாத்மா மகாகிராசா இத்துக்கு சவக்ரம் தஸ்ய கிராசா இது வை நமஹ. அஸ்து
1: யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன
0: யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யு யஸ்யோஸ் உபசேசனம் கைத்தா வேத யத்ர சஹா இது கடோபனிஷத் வாக்கியம். யஸ்ய பிரம்மணஹ பிரம்ம பிராமண க்ஷத்ரியாதிகம் சர்வம் ஓதனஹ பவதி மிருத்யு உபசேசனம் பவதி
1: கிராஸ
0: உபசேசனம் அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதான் உபசேசனம். அது மிருத்யு உபசேசனமா வச்சுட்டு சமக்ர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம். பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
1: ஈசானவாச்சியம்
0: இது இதெல்லாம் அங்க இருக்கு, அந்த அதர்வ சீர்ஷத்தில் இருக்கு.
1: பூர்வம்
0: அஸ்து, அது அந்த உபநிஷத்தை பார்க்கணும். அதுல இருந்து நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர். ஈஸ்வரஸ்ய
1: ஈஸ்வரஸ்ய ஈஷிதம் வியாபேக்ஷிதயா பசுபதி
0: அபேக்ஷதயா
1: வியாபேக்ஷதயா பசுபதி
0: ஈஷிதம் ஈஷிதம் வியாபேக்ஷதயா ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா, ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்கக்கூடிய ஏதோ ஒன்று வேணும், அதை அபேட்சிச்சுதான் நியமனம் பண்ண முடியும். ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதையா
1: அபேக்ஷதையா பசுபதி சப்த வாச்சியம்
0: பசுபதி சப்தஸ்ய வியாக்கியானம் பசுபதி சப்த வாச்சியம் பசுபதி பசு இது பரமாத்மா பரம் நாஸ்தி ஜீவபர சப்தம் பசுபதி தானே அவரை சொல்லணும். பசுபதி சப்த வாச்சியம் பவதி பிரம்மா சொல்லக்கூடாதுல சர்வேஷாம் ஜந்தூனாம் கிரகணாய பசுஹு இத்தேவ வக்தவ்யம். மிருகம்னு சொன்னா ஹரிணஹ இத்தர்த்தம் மான்.
1: பசுப்தோபிஜதே
0: பசுஷப்த பசு இத்துக்கு ஜீவா இது வாச்சியார்த்தம் நாஸ்தி. பசு இத்துக்கு சதுஷ்பதமே பசு இது வாசகசப்த. பரந்து அத்தாஸ்திரே ஜீவசாமானியபரதைய பசுசப்த பிரயுஜ்யதே சது கௌண்யா பிரயுஜ்யதே இது பசு பசுரிவ பசு இது அதீன அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால
1: சம்சாரருத்ராவகத்வாத்ருத்ரசப்தவாச்யம்
0: அக்ரே ருத்ரசப்த ருஜம் திராவயதி இது ருத்ர ருஜம் திராவயதி இது ருஜ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. philosophical discourses and periyapuranam lectures in tamil

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷ

ஆய நமஹ, சுதியே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சௌம்யாய நமஹ, மகாநீதயே நமஹ, மகா

சபதயே நமஹ, ஸ்திதாய நமஹ, விஜிதாத்மனே நமஹ, விதேயாத்மனே நமஹ, பூதவாஹனசாரதயே நமஹ, சகணாய நமஹ, கணகாயாய நமஹ, சுகீர்த்தயே நமஹ, சின்னசம்சயாய நமஹ, காமதேவாய நமஹ, காமகாலாய நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, பஸ்மப்ரியாய நமஹ, பஸ்மசாயி.

மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வாகர்ஷகராய நமஹ, மதாய நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமாயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, அபயோத்பவாய நமஹ, ஓஜசே நமஹ, தேஜசே நமஹ, த்யுதிதராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வநாயகாய நமஹ, நித்யகண்டாப்ரியாய நமஹ, நித்யப்ரகாஷாத்மனே நமஹ, பிரதாபநாய நமஹ, ருத்தாய நமஹ, ஸ்பஷ்டாக்ஷ

ஸ்வாஹாய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரயாய.

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ வீராசன

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, த்யேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வஹர்த்ரே நமஹ, சுவீராய நமஹ, ருசிராங்கதினே நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, வசிஷ்டாய நமஹ.

சின்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே நமஹ, நாகேஷாய நமஹ, ஸ்வாதிஷ்டான ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாதாய நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, நபோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகாய நமஹ, ஆசீனாய நமஹ, சுக்ராஷணாய நமஹ, விருஷாகபயே நமஹ, துஷ்டாய நமஹ, கிரகபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அனர்த்தசாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய நமஹ, புருஷ்டுதாய நமஹ, ப்ருஹத்புஜாய நமஹ, ப்ரஹ்மகர்ப்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ,

சர்க்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஆதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வ சஸ்திர பிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ,

சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்த ஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூத பவ்ய பவண்.

சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

0: அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா யதோ மமாத்மா பவசி த்வமேவ தத்தோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the program you are about to listen to is Shiva Sahasranama Meaning with Analysis by Shri Karthik Ramachandran. Namah Shivaya.
3: We can take up some names and then I'll be explaining the connecting that with the Veda Vedantic import.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Shaivam.org in aanmeega anbargalukku vanakkam. நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் திரு வெண்காடு ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 4, Dashati 5.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.